wo bɛɛ ma no ho ɛdura ɛbɛboa wo ɛne amuzu pii ɔba wo bɛɛ mu no wote mpampan bɔne ɛwɔ mu nsuo bi fifiri mu ba ɛtɔda a emu ɛkeka wo ɛdura ɛbɛboa wo ɛne amuzu pii wobɛnya bi ɛwɔ pharmacy ne herbal shops nyinaa